0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின்டி புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?